0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது ஜெயே ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடராமன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் ஏரா நாப்பை என தொடங்கும் வீணை குப்பையர் இயற்றிய தோடிராக வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a flute recital by J.A. Jayanth. He is accompanied on the violin by சேர்த்தலை ஆர் சிவகுமார், on the மிருதங்கம் by சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன், and on the கஞ்சிரா by எஸ் வெங்கடரமணன். He begins with ஏரா நாப்பை தோடிராக வர்ணம், set to ஆதிதாள், a composition by வீணை குப்பையர்.

0: வீணை குப்பையர் இயற்றிய தோடி ராகவர்ணம் கேட்டீர்கள்.
1: You just heard a composition by Veenai Kuppaiyar, Thodi Ragavarnam.
0: அடுத்து நாத தனுமணிசம் என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை சித்தரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.
1: He now presents நாத தனுமணிசம், a composition by Thyagarajar in Rag Sittaranjani set to Aditaalam.

0: சித்தரஞ்சனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Raag Sitaranjani, that was a composition by Thyagarajar.
0: அடுத்து நன்னு விடச்சி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ரீதி கவுள ராகம் மிஸ்ர சாப்புதாளம்.
1: He now presents Nannu Vidachi in Raag Reethi Gaulai set to Mr. Chaputal, a composition by Thyagarajar.

0: ரீதி கவுளை ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Raag Reethi Gavlai, that was a composition by Thyagarajar.
0: ராகம் டிடிஹெச்சில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழிசை ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்து ஞான மசகராதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by J.A. Jayanth. He is accompanied on the violin by Sher Thalai R. Sivakumar, on the Mirdangam by Sher Thalai R. Anantakrishnan, and

0: பூர்வி கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Raag Purvi Kalyani, that was a composition by Thyagarajar.
0: இதுவரை ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா.
1: On Raagam 24/7 DTH, you were listening to a flute recital by J.A. Jayanth. He was accompanied on the violin by Sherthalai R. Sivakumar, on the Mirdangam by Sherthalai R. Anandakrishnan, and on the Kanjira by S. Venkataramanan.
0: Padaippu, Chennai Vanuli Nilayam, Raagam DTH, Enneramum Indi Isai, 24 Mani Neramum, Idividada Oligarappu, Ungalukkaga.
1: This program was contributed by All India Radio Chennai for Raagam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: மாமவ சதா வரதே நாட்டுக்குரஞ்சி ராகம் ரூபகதாளம் சுவாதி திருநாள் ரச்சனா.
1: Now listen to a composition of Swati Tirunal Mamava Sada Varade in Rag Natakuranji set to Adital.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ருபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mridangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. Nigashil todakamaha Sarasiruhanayane Tyagarajar Kirtane Ragam Amritavarshini Adi Talam. The concert begins with Saint Tyagaraja's composition Sarasiruhanayane in Rag Amritavarshini set to Adi Tal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: கிருத்திகா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, அட்டானா ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

நேயர்கள் கிருத்திகா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கண்டேன் கலி தீர்ந்தேன், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், கல்யாணி ராகம், ரூபகதாளம்.

0: நேயர்கள் இதுவரை கிருத்திகா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் பாடியிருப்பவர் வேம்பு ஐயர். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். வி நவ் பிரிங் யூ வோக்கல் ரிசைட்டல் பை மதுரை ஸ்ரீ மணி ஐயர். He is accompanied on the vocals by Shri Vembu Iyer. The other accompaniments are Shri V. Govindasamy Nayakar on the violin, Coimbatore Shri N. Ramasamy on the mridangam, and Ramanathapuram Shri M. N. Kandasamy on the kanjira. Nigashil Todakamaha, Jalandra, Harikesanallur Mutaya Bhagavadar Sahityam, Valaji Ragam, Rupakalam. The concert begins with Jalandra, composed by Harikesanallur Mutaya Bhagavadar. In Rag Balaji, set to Tal Rupak.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருப்பவர் வேம்பு ஐயர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி கோவிந்தசாமி நாயகர் அவர்கள், வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தாமி அவர்கள் கஞ்சீரா. This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Madurai Shri Mani Iyer. He is accompanied on vocals by Shri Vembu Iyer. The other accompaniments are Shri V. Govindasamy Nayakar on the violin, Coimbatore Shri N. Ramaswamy on the mridangam, and Ramanathapuram Shri M. N. Kandasamy on the kanjira. Ini Chakkani Rajamarga, Tyagarajar Kirtane, Karahara Priya Ragam Aditalam. Listen now to Chakkani Rajamarga, composed by Saint Tyagaraja, in Rag Karahara Priya, set to Adital.

நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருந்தவர் வேம்பு ஐயர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஜஸ்ட் ஹர்ட் வோக்கல் ரிசைட்டல் பை மதுரை ஸ்ரீ மணி ஐயர். ஹி வாஸ் அகாம்பனிட் ஆன் த வோக்கல்ஸ் பை ஸ்ரீ வேம்பு ஐயர். The other accompaniments were Shri V. Govindasamy Nayakar on the violin, Coimbatore Shri N. Ramasamy on the mridangam, and Ramanathapuram Shri M. N. Kandasamy on the kanjira. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.